ஸ்பிரிச்சுவல் பாட்டிக் அண்ட் பியூட்டி பார்லர் செகண்ட் ஃப்ளோர் லிங்க்ஸ் மால் மட்டனூர். கல்யாணம், என்கேஜ்மெண்ட், ஃபங்க்ஷன் ஏதும் ஆவட்டே, பார்ட்டி வெயர், நீங்களோட இஷ்ட வஸ்திரங்கள், அங்கேயெல்லாம் ஏற்றவும் மனோகரமாய ஃபினிஷிங்கோட நீங்கள் கருகிலெத்தும். ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், ஸ்கவுட் ஆண்ட் கைட் தொடங்கி எல்லாத்தர யூனிஃபோமுகளும் ஸ்டிச் செய்து கொடுக்கணும். இனி முதல் நியூ லுக், ஸ்மார்ட் லுக் எல்லாத்தினும் கூட்டாய் ஸ்டிச்வெல் பாட்டிக் பியூட்டி பார்லர் அண்ட் யூனிஃபார்ம்ஸ் செகண்ட் ஃப்ளோர் லிங்க்ஸ் மால் மட்டனூர். ஃபோன் 7999447-6836, 9447-371-836, 8078-502-836.

கோபம் மாறான் ஸ்மேரம் பூக்கான் ஔஷதம் எந்தடி டாக்டர் லேடி. கோபம் மாறான் ஸ்மேரம் பூக்கான் ஔஷதம் எந்தடி டாக்டர் லேடி.